அன்னோனு அவனு தானே. கேள்மறி நீ கேள்மறி, கொலைகார நானே நானே, அன்னோனு அவனு தானே. கேள்மறி நீ கேள்மறி, கலைகார நானே நானே,